தேனிசை அரங்கம் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வெரி ஸ்பெஷல் குட் மார்னிங் டு ஆல் ஆஃப் யூ. 94.5 நாடிய போடுமெகாட்ஸ் 91.6 கபன் பள்ளி வரிசைகளிலும் காலைதோறும் 7 மணி முதல் 8 மணி வரை உங்கள் தேனி சாரகம் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகின்றது. வழக்கமாக காலைதோறும் இதேரத்திலே சேனல் உங்களை முழக்க உங்கள் விருப்பமான இந்த பாடல்களை நாம் அன்புடன் வழங்குகின்றோம். இன்றைக்கு தியாழக்கிழமை செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி. தவறுகளை தந்திப்பதில் இல்லை பாசம் தாங்கிக் கொண்டு, திரைத்துவதில் தான் இருக்கிறது வார்த்தைகளில் காட்டும் அன்பை விட, வழிகளில் கூடவே இருக்கும் கைகளில் தான் இவ்வுயிர் இருக்கிறது.

அம்மர்களே, உங்களுக்கு தெரிந்தவாறே நாளைக்கு வெள்ளிக்கிழமை செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதிக்கு புரட்டாசி மாதம் ஆரம்பமாகிறது. எனவே இந்த புரட்டாசி மாதத்தில் ஒவ்வொரு சனிக்கிழமையும் புரட்டாசி மாத கோவிந்தன் திருவிழா நடைபெறும். எனவே இப்போது வானொலியில் உங்களுக்காக சிறப்பு நிகழ்ச்சியை நாம் வழங்குவோம். உங்களுக்கு சில அறிவிப்புகள். அதாவது நாளைக்கு வெள்ளிக்கிழமை செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதி முதல் அக்டோபர் மாதத்தில் 17ஆம் தேதி வரை எமது மொரிஷஸ் வானொலியில் அதிகாலையில் 5:35 சிறப்பு நிகழ்ச்சி எமது மொரிஷஸ் வானொலியில் ஒளிபரப்பாகும். வரும் சனிக்கிழமை செப்டம்பர் மாதம் 19ஆம் தேதி அன்றைக்கு புரட்டாசி மாத கோவிந்தன் முதல் சனிக்கிழமை அன்றைக்கு புரட்டாசி மாத கோவிந்தன் திருவிழா நடைபெற இருக்கும் சில தீர்க்குகளில், அதாவது நள்ளிரவு வரை ரோசில் பேலவால் தெருவில் உள்ள அருள்மிகு கணேஷ் திருக்கோயில், லஷ்மிய ஸ்டெல்லி ரோசில் அருள்மிகு சாந்தியூர் மாரியம்மன் திருக்கோயில், பொசோஸ் அருள்மிகு எல்லை காட்டாயம்மன் திருக்கோயில், லபாஸ்ரீ ஃபோகசாய் தமிழ் கழகம், லகாவேன் பாக்வா தமிழ் பரோபகார சங்கம், வேத அருள்மிகு சிவ சுப்பிரமணியர் திருக்கோயில், பொவிதம் ஸ்கோச்சமிழித்திய ஸ்ரீ தமிழ் சிவசங்கம், வலித்த அருள்மிகு கூடல் குமரன் திருக்கோயில், தகுச்சிய அருள்மிகு சிவ சுப்பிரமணியர் திருக்கோயில், சொலிச்சித் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோயில்,

Fuel Arumigu Mariamman Thirukoyil, Feni Arumigu Mariamman Thirukoyil, Nibra Arumigu Kaadiyamman Thirukoyil, Benagar Sri Mariamman Thirukoyil. Nam kurippitta indha thirukogai idangalilum varum sanikkalamai Sitthapramadam 19-ஆம் தேதி அன்றுக்கு நள்ளிரவு வரை கோவிந்தன் திருவிழா நடைபெறும். வரும்

செப்டம்பர் மாதம் 20ஆம் தேதிக்கு புரட்டாசி மாத கோவிந்தன் திருவிழா நிறைவேற இருக்கும் சில திருக்கோவில்களில் பிளேசர்ஸ் ரோஸில் அருள்மிகு முருகன் திருக்கோயில், ஃபீனிக்ஸ் தமிழ் கடகம், ரயோவாக்வா தமிழ் தர்ம சங்கம், பெல்வி அகல் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோயில், தெல்பே சுயாக் தமிழ் கடகம். நாம் குறிப்பிட்ட இந்த திருக்கோள்களிலும் இடங்களிலும் வரும் சனிக்கிழமை செப்டம்பர் மாதம் 19ஆம் தேதி அன்றைக்கு மாலை 5 மணி முதல் மறுநாள் நாட்டுக்கிழமை செப்டம்பர் மாதம் 20ஆம் தேதி அன்றைக்கு அதிகாலை 5 மணி வரை புரட்டாசி மாத கோவிந்தன் திருவிழா நடைபெறும். மொரிசஸ் தமிழ் ஐக்கியம் விடுக்கும் அறிவிப்பாவது வரும் சனிக்கிழமை செப்டம்பர் மாதம் 19ஆம் தேதி அன்றைக்கு கோகமோதேல் பிலேத்வால் மொரிஷஸ் தமிழ் ஐக்கியத்தின் மண்டபத்தில் காலை 9 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை புரட்டாசி மாத கோவிந்தன் திருவிழா நடைபெறும். வரும் சனிக்கிழமை சித்தர் மாதம் 19ஆம் தேதி அன்றைக்கு சேத்தோத்வேன் குட்லன்ஸ் அருள்மிகு திரௌபதி அம்மன் திருக்கோயிலில் காலை 9:30 முதல் இரவு 7 மணி வரை புரட்டாசி மாத கோவிந்தன் திருவிழா நடைபெறும்.

0: இன்று காலை சிந்தனை இறைவனை எத்தனை முறை வணங்குகின்றோம் என்பதை விட எத்தகைய உள்ளத்தோடு வணங்குகின்றோம் என்பதுதான் முக்கியம். அன்புதன்
1: அங்கதால் ஞாபகம் ஞாபகம் மெமரிஸ் உன் நினைவில்
0: ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டில் சித்தப்பர் மாதத்தில் ஒன்பதாம் திறனுக்கு வெளிவந்த தமிழ் திரைப்படமாகும். படத்தின் பெயர் ஆசை. இயக்குனர் வசாந்த் வர்க்கத்தில், திரைப்படத்தில் நடிகர் தல அஜித்குமார் மேலும் நடிகை சுவலட்சுமி ஆகியோரும் இந்த திரைப்படத்தில் முக்கிய பாத்திரங்கள் நடித்திருந்தனர். இந்த திரைப்படத்தை சேமித்தவர் தேனி சேர்ந்தவர்கள் தேவா. அவர்கள் பாட்டுக்கு குரல் தருகின்றவர் உன்னிகிருஷ்ணன்.

உண்மையில் பெரியவர்களாக இருப்பவர்கள் இப்போதும் பணிவுடன் இருப்பார்கள். தங்களை பற்றி பெருமையாக பேசிக்கொள்பவர்கள் சிறிய மனம் கொண்டவர்கள். பெருமை இருந்தால்

0: அடம் பணிவு வேண்டும். அகந்தை மனிதனின் மதிப்பை குறைக்கும். ட்ரூ கிரேட்னஸ் இஸ் ஹேவ் அ ஹம்பிள் ஸ்மாலஸ் இஸ் ஹேவ் அ போஸ்ட்ஃபுல் ஆஃப் இட் செல்ஃப்.
1: Evergreen songs with RJ Sundaram on Tenisi Arangam.

0: அனைவருக்கும் எமதேவரம் ஸ்ரீ வாந்தொழியில் இந்த அது கலையில் வழக்கமாக வருக வருக என்று அன்புடன் நாம் நல்வருக்கின்றோம். சரி, நீங்கள் யாவரும் நலம் என நம்புகின்றோம். மேலும் காலை பொழுது மலர்ந்து விட்டது. பறவைகள் தங்கள் கானத்தை பாடுகின்றன. நம் மனங்களில் இனிமையான இசை மலர்த்தும். மேலும் உங்கள் வீடுகளிலும் உள்ளங்களிலும் மகிழ்ச்சி நிறையட்டும், கவலைகள் விலகட்டும், நம்பிக்கைகள் பெருகட்டும் என்றால் நல்ல எண்ணங்களோடு நல்ல செயல்களோடும் தொடங்கட்டும்.
1: ஆரம் ஃப்ரீ வானொலி.

இந்த குளிர்காலத்தில் சூரியன் தோழனை உடைக்கின்றது. மேலும் நமது நாட்டில் சில இடத்தில் மழை பெய்கின்றது. மேலும் எமது ஆரம் ஃப்ரீ வானொலியில் உங்களுக்காக இசை மழை பொழுகின்றது. ஜஸ்து சுண்டி 8 மணி வரை. மேலும் இந்த காலையில் சூடான தேநீர், சூடான காஃபி, மேலும் வெளுக்கு செல்லும் வழியில் பயணிக்கும் நண்பர்களாக இருந்தாலும் சரி, வெட்டு பணிகளில் ஈடுபட்டிருக்கும் அன்பு உழங்கலாட இருந்தாலும் சரி, உங்கள் அனைவருக்கும் இனிமையான நாள்.

0: அம்பர்களி வியாழக்கிழமை வந்துவிட்டது. வாரத்தின் நடுப்பகுதியை தாண்டி இன்னும் சில நாட்களில் வார இறுதியை நோக்கி நாம் பயணிக்கின்றோம். ஆனால் அதுவரை நாம் உற்சாகம் குறையக்கூடாது. இன்றைக்கு உங்கள் மனதில் நல்ல எண்ணங்களை விதையுங்கள். சந்திக்கும் ஒவ்வொருவனிடனும் அன்பாக பேசுங்கள். ஒரு சிறிய புன்னகை கூட ஒருவரின் நாளையே மாற்றக்கூடும்.
1: Free, Connolly.
2: Free, Connolly.

0: Happy returns of the day.
1: இன்றைக்கு வியாழக்கிழமை சித்த பிரமாதம்படி 7ஆம் தேதி இன்றைக்கு மேபூரை சேர்ந்த பார்வதி வீரச்சாம்பி அவரது பிறந்த விழாவை கொண்டு அழைக்கிறாமிலும் மரியாய் விலாசன் ஆணவி அணையுமேலும் அனாயி மாலினி ஸ்தீவன் ஸ்விதி மேலும் ஆகியோரின் சார்பின் வெட்டுக்களை கூறுகின்றார்கள். இதே வாட்டை நாம் பேச்சுபோரை சேர்ந்த கிசன் வெங்கடால பிள்ளை குமாரன் ஜெயராணி அரசி ஆகியிருக்கும் உடன் நாம் வழங்குகின்றோம். இதே வாட்டை நாம் தியா அதிசன் யுவேஷ் பிரீத்தி பிவேஷ் உப்பாடு கிருஷ்ணா கோவிந்தன் ரிசன் ஜோய்வன் முந்திசாமி ஜென்சன் லியானா குப்பன் சான்வி நிலனா நில்சன் கோவிந்தன் யுவேஷ் ஆகியிருக்கும் உடன் நாம் வழங்குகின்றோம். இதே பாட்டை நாம் புனக்கே ஊரைச் சேர்ந்த சரோஜ் இஸ்மாயில் கமலாசன் முகம் கொலு அழகன் மீனு சுந்தரி வாசன் செவிழியன் வீரச்சாமி ஆகியோருக்கும் உடன் நாம் வழங்கினோம். சிறப்பாக எந்த பாடலினை நாம் சிங்கப்பூர் வசித்து வரும் லுவிசியா பிள்ளை தனது பிறந்தாட்டை நம் அன்புடன் வழங்கிக்கிறோம். அம்மா இராகினி அப்பா இந்திரன் நிவன் பேபி சைனா ஷவிஷனா மேலும் சத்யம் ஸ்ரீயா அரங்கசுவாமி மெல்போர்ன் ஆஸ்திரேலியா வசித்து வரும் வேணி கஞ்சமாடி பிள்ளை மேலும் டிஸ்காலியோ சேர்ந்த மாமன் ராஜு நாய்க்கன் ஆகியோரின் சார்பின் வட்டுக்களை கூறுகின்றார்கள். இதே பற்றி நாம் மகேஷ் போசன்டர் பார்க் ஊரைச் சேர்ந்த கெவின் தனது பிறந்தாட்டி நம் அன்புடன் வடகுகிறோம். அம்மா பமீலா ஜுவிலன் மாமன் பெருமாள் அன்பா சிவன் மேலும் மெவின் ரூபன் கணேசன் அத்திவள்ளி லாலினி வீணா மேலும் வெதி இராகினி கோபாலன் அழகன் நகேசன் ஈசன் பரமேஸ்வரி து சதேவா சுகந்தா சுமசுந்தரம் குணவதி பஞ்சயா குணந்தன் கரம்பன் தைலம் வயலாயுடன் குடும்பத்தார்கள் ஆகியோரின் சார்பில் இந்த வாட்டுக்களை கூறுகின்றார்கள்.
2: Free, Arnoli.

நம்பர்கள் இனிமையான இசையோடும் நம்முடைய இன்றைய வியாழக்கிழமை காலை நிகழ்ச்சியின் நிறைவுக்கு வருகின்றது. இன்றைய நாள் முழுவதும் உங்கள் மனதில் மகிழ்ச்சியும் உங்கள் இல்லத்தில் அமைதியும் உங்கள் செயல்களில் வெற்றியும் நிறைந்திருக்கட்டும். கண்டிப்பாக மீண்டும் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.